0: தஜ்ஜம் தக்கஜம் தஜ்ஜம் தகஜம் தகிகஜம் தக தகிகஜம் தத்திங்கிணது
1: சாரா
0: தான திகிட்ட திகிட்ட தக திகிட்ட கதக திங்கினதா.